சொல்பத்து சோக்காய் கசுர்பத்து போக்காய் கேசுர்பத்து திராணை கசுர்பத்து பிராணை கசுர்பத்து தேசாய் கசுர்பத்து பேசாய் கேசுர்பத்திரமா நியாசதேவம் பிரதானியா.